0: You are listening to Radio Sino 91.7 FM, Qatar's favorite radio station. Chennai beats.
1: Tamil head of the hour.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

0: You are listening to Radio Sino 91.7 FM, Qatar's favorite radio station. Chennai Beats.
1: Tamil, head of the hour.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுக வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் உன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள, இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
3: காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
3: காதல் அல்ல.
0: அதையும் தாண்டி புனிதமானது,
2: புனிதமானது, புனிதமான

0: സ്റ്റേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പിക് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50-ലധികം ഗുണഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ വാഴ്വ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോൾ.
2: ഹായ്, ഹലോ, വണക്കം ആൻഡ് വെൽക്കം ടു ദ ഷോ. ഇത് റേഡിയോ സുനോസ് ഫിൽട്ടർ കോഫി വിത്ത് മീ, നാവുങ്ക ആർ ജെ യശോ ജോയിൻ பண்ணிருக்கேன். அடுத்த 3 மணி நேரம் வந்து சூப்பரான பல விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அண்ட் எல்லாரும் சூப்பரா ஜாலியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 1 வீக் கழிச்சு நானும் உங்களை மீட் பண்றதுல சந்தோஷம். வழக்கம் போல இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய காலிவுட் ஸ்டோரிஸ், லைவ் ஸ்டோரிஸ்னு பல விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக் டைரக்டர் ஆக்டரை வந்து செலிப்ரேட் பண்ண போறோம். நான் புதுசா இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஷோவோட சீக்ரெட்டே அதாங்க. காரணமே இல்லாம பொண்ணாட போத்தி பாராட்டுகள் நடத்துவோம், பிடிக்கலன்னா சம்டைம் கழிவு ஊத்துவோம் இல்லையா. அந்த மாதிரி வந்து இந்த வாரம் வந்து வி ஆர் கோயிங் டு செலிப்ரேட் எ மியூசிக் டைரக்டர் ஆக்டர் உடன் ஒன்லி ஜிவி பிரகாஷ் குமார். ஸோ இந்த வாரம் வந்து ஜி பிரகாஷ் குமாரோட மியூசிக், அவரோட மியூசிக்கல் ஜேர்னி, அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பாட்டுக்கு பின்னாடி இருக்க சீக்ரெட்னு பல பாட்டெலாம் வந்து கேட்க போறீங்க. இந்த பாட்டெலாம் இவர் தான் கம்போஸ் பண்ணாரா அப்படின்ற டவுட்லையும் பார்த்தீங்கன்னா பாதி பாட்டை நீங்கள் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ணனுக்கு 6 வயசு இருக்கும்போது சிக்கு புக்கு ரயிலே அப்படின்னு தன்னோட மியூசிக் ஜேர்னி ஆரம்பிச்சு இப்போ வரைக்குமே பல நான் ஸ்டாப் ஹிட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. அது எப்படிங்க அப்போ இருந்து இப்போ வரைக்குமே அண்ணன் டாப்ல இருக்க முடியும்னு கேட்டீங்கன்னா தட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் ஜிவி பிரகாஷ் குமார் அப்படின்னு நினைக்கிறேன். மாஸ் வேணுமா மாஸ் இருக்கு, மெலடி வேணுமா மெலடி இருக்கு, எமோஷன் வேணுமா அதுவும் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லா பக்கமே வந்து பூந்து விளையாடக்கூடிய பல வித்தைகளை அண்ணன் வந்து கைக்குள்ளே வச்சுட்டு இருக்காரு. அவரை பத்தின பல விஷயங்களை வந்து இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ சீட் பெல்ட் டைட் பண்ணுங்க. இந்த வாரம் வந்து காஃபி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க போகுது. அவர் பாடின ஃபர்ஸ்ட் சாங்கோட நம்ம ஷோ ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ லிசனிங் ஆன் ரேடியோ சுனோஸ் ஃபில்டர் காஃபி வித் மீனா.

0: അസോസിയേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്ട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പി ബിഗ് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50-ലധികം ഗുണഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ വാൾവാ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോർ.
2: வெல்கம் பேக் மை டியர் மக்களே, யூ லிசனிங் ரேடியோ சுனோஸ் ஃபில்டர் காஃபி. நான் உங்க ஆர்ஜே அஷோ ஜாயின் பண்ணிருக்கேன். இந்த வாரம் ஜி வி பிரகாஷ் குமாரோட வாரம்னு ஜி வி பிரகாஷ் பத்தி பல விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்றோம் இல்லையா. அந்த வகையில அவரோட மியூசிக்கல் ஜேர்னி எப்படி ஆரம்பிச்சது அப்படின்ற டவுட் வந்து பல பேருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். பொதுவா வந்து மியூசிக்க தன்னோட கேரியரா எடுத்து பல பேர் வந்து பாட்டு பாடி கம்போஸ் பண்ணி இட்டு கொடுப்பாங்க. ஆனா ஜி வி பிரகாஷ் குமார் வந்து பாத்தீங்கன்னா மியூசிக்கல் ஃபேமிலி, முக்கியமா இசை புயல் ஏ ஆர் ரஹ்மானோட ஃபேமிலி டிஎன்ஏ. சோ அந்த டிஎன்ஏனால தான் இன்னைக்கு வரைக்குமே வந்து டாப் பிளேயர் இருக்காருன்னு நினைக்கிறேன். காலம் மாற மாற மியூசிக்கல் டெஸ்ட்டும் மாறிட்டே போவோம். நிறைய மியூசிக் டெஸ்ட்லாம் வந்து டாப்ல இருந்து ஃபீல்ட் அவுட் ஆயிருக்காங்க. ஆனா ஜி வி பிரகாஷ் குமார் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்குமே எல்லா ஜென்ரேஷனுமே கவர் பண்ற மாதிரி மியூசிக் வந்து போட்டே இருக்காரு. பேக் டு பேக் இட்டு கொடுத்துட்டே இருக்காரு. எல்லா பாட்டுலயும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு மெச்சூரிட்டி யூனிக்னஸ் கண்டிப்பா ஃபீல் பண்ணுவோம். அந்த ஒரு காம்பினேஷன்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு மதராசப்பட்டினம் பாட்டுல இருந்து பூக்கள் பூக்கும் தருணம் அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டை நான் எப்பெல்லாம் கேட்கறேனோ அந்த படத்துல வந்து ஆரியாக்கு பல நானே போய் எமிஜெக்ஷன்ல வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அந்த அளவுக்கு எவர்கிரீன் சாங்கை வந்து கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு படத்தோட ஃபீலை வந்து ஒரு பாட்டுலயே வச்சிருக்க
3: பாட்டு.

0: അസോസിയേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്ട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പിക് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50-ലധികം കൊനാഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ വാഴ്വ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോൾ.
2: വെൽക്കം ബാക്ക് മൈ ഡിയർ മക്കളെ, യു ലിസണിംഗ് റേഡിയോ സുനോസ് ഫിൽട്ടർ കോഫി. നാം ഉങ്ക ആർ ജെ യേശു ജോയിൻ பண்ணிருக்கேன். எனக்கு ஜி வி பிரகாஷ் குமார் பத்தி பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில வந்து அண்ணனுக்கு கை வந்த கலை அப்படின்னு சொன்னா வந்து இந்த பீரியட் பிலிம்ஸ்க்கெல்லாம் மியூசிக் போடுறது. பீரியட் பிலிம்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, நிகழ்கால கதைகள் இல்லாம இந்த இறந்த கால பழைய ஸ்டோரிகள்லாம் இருக்கும் இல்லையா. சூரனை போற்று, ஆயிரத்தில் ஒருவன், பராசக்தி மாதிரியான உண்மை சம்பவங்கள் புக்ஸை வந்து மையமா வச்சு பல கதைகள் எல்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி படங்களோட வெற்றிக்கு பின்னாடி டைரக்டர்ஸ் ஆக்டர்ஸுக்கு வந்து எவ்வளவு கிரெடிட் இருக்கோ அந்த மாதிரி வந்து இந்த படத்தோட கதைக்கு ஏத்த மாதிரி மியூசிக் போடுறது வந்து ஒரு ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து கை வந்த கலை தான் வந்து பாத்தீங்கன்னா ஜி வி பிரகாஷ்குமார். இந்த மாதிரி படங்களை ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் சைன் பண்ணும்போதே நான் நினைக்கிறேன் படத்துக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே மியூசிக் டைரக்டர் வந்து ஜி வி பிரகாஷ்குமார் தான் அப்படின்றத வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஜோக்ஸ் அப்பாட்டு வந்து இந்த மாதிரி படங்களுக்கு மியூசிக் போடுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நிறைய கம்போஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சேஃபாக ப்ளே பண்ணிடுவாங்க. பட் ஆனால் ஜி வி பிரகாஷ்குமார் கொஞ்சம் டீப்பாக கம்போஸ் பண்ணி ஃபோக்கு மெலடி கிளாசிக்கல் டச்னு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி படத்தோட கதைக்கு ஏற்ற மாதிரி ஆடியன்ஸுமே உள்ளே கொண்டு வந்துருவார். இப்படிப்பட்ட கம்போசிஷன்களை இட்டு மேலே இட்டு கொடுத்த ஜி வி பிரகாஷ்குமார் அவர்களில் மியூசிக்கில் அடுத்து சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. பராசக்தி பாட்டில் இருந்து பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. தொடர்ந்து பேசலாம் இது ரேடியோ சுனோஸ் ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே அசோக்.

0: അസോസിയേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്ട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പി ബിഗ് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50-ലധികം ഗുണാഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ ബൾവ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോർ.
2: വെൽക്കം ബാക്ക് മൈ ഡിയർ മക്കളെ, യു ലിസണിംഗ് റേഡിയോ സുനോസ് ഫിൽട്ടർ കോഫി വിത്ത് മീ, നാം ആർ ജി യശോ ജോയിൻ பண்ணிருக்கேன். ஜி பிரகாஷ் குமார் இட்ஸ்ல வந்து நிறைய பாட்டு கேட்டோம், அவரை பத்தி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில ஒன் கில்லர் காம்போ, ஒன் டெட்லி காம்போ, ஒன் நெவர் ஃபெயில் காம்பினேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மியூசிக் டைரக்டருக்கும் இந்த பாடல் ஆசிரியருக்குமான காம்பினேஷன் தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச யுவன் நாமத்துக்குமார் காம்பினேஷனுக்கு அப்புறமா நாமத்துக்குமார் ஜெய பிரகாஷ் குமாரோட காம்பினேஷன்ல பல பாடல்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் வந்து இவங்க தான் கம்போஸ் பண்ணலாம், இவர் தான் எழுதினாரன் டவுட் வந்து உங்களை மாதிரி எனக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். பொதுவாக ஜி பிரகாஷை பொறுத்த வரைக்கும் ஒரு யங்கான பிளட்டு, ஃப்ரெஷ் சவுண்ட், பீட்டில் எனர்ஜி ஃபுல்லாக மாடர்னாக வந்து கம்போஸ் பண்ணுறவர். நாமத்துக்குமார் சிம்பிள் வேர்டில் டீப்பான ஃபீலிங்ஸ் வச்சு லைஃபோட ரியாலிட்டியில் வந்து பாட்டு எழுதுறவரு. ஸோ இப்படி இரு துருவங்கள் ஒன்று சேர்ந்தால் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எஸ் பிறை தேடும் இரவிலே ஃப்ரம் மயக்கம் என்ன, யாத்தே யாத்தே ஃப்ரம் ஆடுகளம், உன்னாலே என் ஜீவன் ஃப்ரம் தெரி, வெளிகளில் ஒரு வானவில் ஃப்ரம் தெய்வத்தின்மைகள்னு பல ஹிட்டான பாட்டுலாம் இவங்க காம்பினேஷனில் தான் வந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது உங்களை மாதிரி நானும் ஷாக் ஆகிட்டேன். ஜி பிரகாஷோட மெலடி சாங்ஸில் வந்து நடுவில் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் கேப் கொடுத்துருப்பாரு, கொடுத்துருப்பாரு.

0: അസോസിയേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്ട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പിക് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50+ ഗുണഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ ബാഴ്വാ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോൾ.
2: ജി വി പ്രകാശ് മ്യൂസിക്ല பல பாட்டு கேட்டுட்டிருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம விழாவின் நாயகன் ஜி வி பிரகாஷ் குமார் பாட்டும் ஃபேக்டுமா அவரை பத்தி பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ரீசெண்டா கேட்ட யாத்தே யாத்தே சாங் ஃபார் ஆடுகளம் பாட்டை கேட்கும் போதெல்லாம் நம்மளே அறியாம ஒரு ஸ்மைல், ஒரு பிளாஷ்பேக் கண்டிப்பா கனெக்ட் ஆகும். கொஞ்சம் லவ், கொஞ்சம் இன்னசென்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த பாட்டை வந்து ரொம்ப அழகா எளிமையா எழுதியிருப்பாரு என்னோட நாமத்துக்குமார். இந்த பாட்டு எளிமையா ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் அந்த சிம்பிள் சைடு தான் வந்து அவருக்கு பெரிய ஸ்ட்ரென்த்னு சொல்லலாம். உங்களை மாதிரி நானும் நாமத்துக்குமார் சாரை வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். இந்த மாதிரி பாட்டுலாம் கேட்கும் போது நம்ம லைஃப்ல நடந்ததை, நம்ம லைஃப்ல சொல்ல முடியாத ஃபீலிங்ஸ் அவரே நம்ம கிட்ட இருந்து எடுத்து லிரிக்ஸா திருப்பி கொடுத்திருப்பாரு. அதுதான் வந்து நாமத்துக்குமாரோட மேஜிக். இப்படி நாமத்துக்குமாரோட அழகான வரிகளுக்கு வந்து அழகா சொல் கொடுத்திருப்பாரு ஜி பிரகாஷ் குமார். இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன்ல வந்து என்ன ஹைலைட்னு கேட்டீங்கன்னா, இந்த பாட்டு எல்லாம் கேட்கும் போது ஜஸ்ட் கேட்டு விட்டுறாம நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறோம். ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது கியூட்டா இருக்கும், செகண்ட் டைம் கேட்கும் போது கனெக்ட் ஆகும், தேர்ட் டைம் இல்ல ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஸ்டோரியிலேயே ஒரு அங்கமா மாறிடுவாங்க. இந்த மாதிரி காம்பினேஷன்ல வந்த பல பாடல்கள் வந்து சூப்பரான ஒரு பாட்டு உங்களுக்காக எடுத்து வந்துட்டு இருக்கேன், கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. யூ ஆர் லிசனிங் ரேடியோ சுனஸ் ஃபில்டர் காஃபி வித் மீ நான் உங்க ஆர்ஜே யஷோ.

0: അസോസിയേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്ട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പി ബിഗ് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50-ലധികം ഗുണാഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ ബൾവ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോർ.
2: വെൽക്കം ബാക്ക് വാടിയർ മക്കളെ, യു ലിസണിംഗ് റേഡിയോ സുനോസ് ഫിൽട്ടർ കോഫി വിത്ത് മീ നാവുങ്ക ആർ ജി യശോ. ഉൾക്കൂടെ ട്രാവൽ പണിട്ട് இருக்கேன். பிறை தேடும் கனவிலே பாட்டை கேட்கும் போதெல்லாம் ரோபோ எந்திரனுக்கு கூட காதல் வந்துடும் போலன்ற மாதிரி பல பாட்டை வந்து அன்னை போட்டிருக்காரு. எப்படி சார் உங்க கைகள் இவ்வளவு காதல் இருக்குன்னு கேட்கணும் போல இருக்கு. இது எமோஷனல் வேவை இன்னும் கொஞ்சம் அழகாக கன்யூ பண்ணுற மாதிரி ஜி வி பிரகாஷ் பற்றி பேசும்போது இன்னும் ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷனை வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும். நாட் ஜஸ்ட் அ காம்போ, நாட் ஜஸ்ட் அ மியூசிக், இது ஒரு ரியல் லைஃப் கனெக்ஷன். ஜி வி பிரகாஷ் அண்ட் சைந்தவி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த சாங்ஸ்னா அது வந்து வெறும் மெலடி பாட்டு மட்டும் கிடையாது, பியூர் லவ், பியூர் ஃபீல், பியூர் ஆனஸ்டி கண்டிப்பாக அந்த பாட்டிலலாம் இருக்கும். சைந்தவி வாய்ஸில் இருக்க சாஃப்ட்னஸ், ஜி வி பிரகாஷ் மியூசிக்கில் இருக்க எமோஷன், ரெண்டும் சேர்ந்த உடனே காது வழியாக ஹார்ட் மெல்ட் ஆகி ஊத்துற மாதிரி பல பாட்டு வந்து ரெண்டு பேரும் போட்டிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல சூப்பரான ஒரு பாட்டு உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. உங்களோட ஸ்பெஷல் பர்சன் ஞாபகம் வர மாதிரி, ஓல்ட் மெமரிஸ் எல்லாம் கதவு தட்டு வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி ஒரு பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. தொடர்ந்து பேசலாம் ரேடியோ சுனோஸ் ஃபில்டர் காஃபி வித் மீ நவ.

0: അസോസിയേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്ട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പിക് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50-ലധികം ഗുണഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ വാഴ്വ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോൾ.
2: വെൽക്കം ബാക്ക് മൈ ഡിയർ മക്കളേ, യു ലിസണിംഗ് റേഡിയോ സുനോസ് ഫിൽട്ടർ കോഫി. നാ ഉങ്ക ആർ ജെ അശോ ജോയിൻ പണിരിക്കേ. ലവ് ഫീൽ എമോഷൻ போல ஜி வி பிரகாஷ் குமாரோட மெலடி பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு வந்து ஜி வி பிரகாஷ் குமார் வாரம் இல்லையா, சோ இந்த மாதிரி மெலடி பாட்டுக்கெல்லாம் கொஞ்சம் பிரேக் கொடுத்துட்டு குத்து சாங் போட்டு ஆடினா எப்படி இருக்கும், நல்லா இருக்கும்ல? நிறைய பேர் வண்டி ஓட்டிட்டு இருப்பீங்க, அந்த மாதிரிலாம் வந்து டான்ஸரே ட்ரை பண்ணாதீங்க, அப்புறம் வந்து நடக்க போற விபத்துக்கு நான் பொறுப்பு கிடையாது. பொதுவா ஜி வி பிரகாஷ் சொன்னோன்னா பல பேருக்கு வந்து சாஃப்டா லவ் பீட் எல்லாம் கேட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ண வச்சிருப்பாரு இல்லையா. ஃபீல் பண்ண வச்ச தெரிஞ்சவருக்கு குத்து சாங் போட்டு ஆட வைக்க தெரியாதா அப்படின்னு யாரோ கேட்டுருவாங்க போல. அதுக்கு ஈக்குவலா பல பாட்டை போட்டிருக்காரு. காலேஜ் கல்ச்சரல்ஸ் லோக்கல் ஃபங்க்ஷன், கார்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட போற ட்ரிப் வரைக்கும் ஜி வி பிரகாஷோட குத்து சாங்ல இடமே கிடையாதுன்னு சொல்லலாம். ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணா லூப்ல போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாட்டு தான் அடுத்து வந்துட்டு இருக்கு. சீட் பெல்ட் டைட் பண்ணுங்க, ஸ்பீக்கர் வால்யூம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க, பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு மீண்டும் பேசலாம். இது ரேடியோ சுனோஸ் ஃபில்டர் காஃபி வித் மீ நவ.

0: അസോസിയേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്ട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പിക് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50-ലധികം ഗുണാഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ ബൾവ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോൾ.
2: വെൽക്കം ബാക്ക് മൈ ഡിയർ മക്കളേ. ജി വി പ്രകാശ് കുമാർ മ്യൂസിക്കില് പല പാട്ട് കേട്ട് ആട്ടം പോട്ട് ഉള്ള വന്നിരിക്കും. இதுதாங்க அவரோட ரேஞ்ச். அதாவது ஒரு சைட்ல பிறை தேடும் கனவிலே மாதிரி மெலடி பாட்டையும் போட்டு நம்ம ஆட்டெல்லாம் வந்து பிரேக் பண்றாரு, இன்னொரு சைட்ல குத்துப்பாட்டெல்லாம் போட்டு நம்ம ஹார்ட் பீட்டை இன்க்ரீஸும் பண்றாரு. இந்த மாதிரி ரெண்டு விஷயத்தையும் ஈஸியா ஹேண்டில் பண்றதுதான் வந்து ஒரு ரியல் கம்போசர். அதுல ஜி வி பிரகாஷ்குமார் ஒரு படி மேலே இருக்காருன்னு சொல்லலாம். அந்த வகையில ஜி வி பிரகாஷ்குமாரோட ஹிட்ஸ்ல கொஞ்சம் லைட்டா அடுத்து கேட்சியா ஃபீல் குட் கொடுக்குற மாதிரி பாட்டெல்லாம் கேட்க போறோம். வண்டி ஓடிட்டு போறவங்க கேர்ஃபுல்லா டிரைவ் பண்ணுங்க, ஸ்டடியா போங்க. அங்கங்க டிராபிக் ஜாம், டிராபிக் சிக்னல் கொஞ்சம் கடுபா தான் இருக்கும். போக வேண்டிய தூரம் கம்மியானது, 5 நிமிஷம் லேட் ஆகி போனாலும் பரவாயில்ல, சேஃப்டி முக்கியம் பிகிலின்ற மாதிரி கேர்ஃபுல்லா டிரைவ் பண்ணுங்க. அப்படியே ஒரு ஓரமா நம்ம ஷோவையும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நடுவுல சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, தெரிய படத்துல இருந்து தளபதி சாங். அதாவது தளபதி பத்தின அப்டேட் தான் வரல, ஜனநாயகன் படம் வருமா வராதா அப்படின்ற டவுட் இப்ப ப்ரொடியூசருக்கே வந்துருச்சு. அதனால தளபதியோட பழைய படத்துல இருந்து பல பாட்டுலாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், கேட்டு என்ஜாய் பண்ணுவாங்க, நிறைய பேசலாம். இது ரேடியோ சுனோஸ் ஃபில்டர் காஃபி வித் மீ, அவங்க ஆர்ஜே ஷோ.

0: അസോസിയേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്ട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പിക് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50-ലധികം ഗുണഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ ബൾവ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോൾ.
2: വെൽക്കം ബാക്ക് മൈ ഡിയർ മക്കളേ, நான் உங்க ஆர்ஜே ஷோ டாக் பண்ணிட்டு இருக்கேன். யூ ஆர் லிசனிங் ரேடியோ சுனோஸ் ஃபில்டர் காஃபி. இன்னைக்கு ஃபில்டர் காஃபில வந்து ஜி பிரகாஷ் குமார் தான் விழாவின் நாயகன், மேன் ஆஃப் த மேட்ச், மேன் ஆஃப் த சீரீஸ், மேன் ஆஃப் த வீக்ன்ற மாதிரி அவரை பத்தி பல விஷயங்கள் பாட்டும் ஃபேக்டுமா பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில ஜி வி பிரகாஷ் குமார் மியூசிக் பிளஸ் வெற்றிமாறன் டைரக்ஷன் ரெண்டும் சேர்ந்தா எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா காலிவுட்டே அலருன்ற மாதிரி இருக்கும். இதுதான் அந்த ரியல் கில்லர் காம்போன்னு சொல்லுவாங்க. ரியலிசம், மாஸ், சோல்னு எல்லாம் கலந்து ஒரு பேக்கேஜ். இந்த காம்பினேஷன்ல வந்து சாங்ஸ்லாம் கேட்கும்போது இது வந்து ஜஸ்ட் பாட்டு மட்டும் இல்லாமல் பாட்டை கேட்கும் போதெல்லாம் அந்த படமும் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும்னு சொல்லுவாங்க இல்லையா. ரொம்ப ராவா ரியலா சிட்டி லைஃப், வில்லேஜ் லைஃப், ஸ்ட்ரகிள்னு எல்லாத்துக்கும் புதுசு புதுசாக வந்து தலைவன் வந்து பாட்டு போட்டிருப்பாப்புல. பாட்டை தாண்டி பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வேற லெவலாக இருக்கும். இந்த காம்பினேஷன்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுகளம். ஆடுகளம் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு படம், நேஷனல் அவார்ட்லாம் வந்து வின் பண்ணியிருக்கு இந்த படம். இந்த படத்தில் வந்து வெற்றிமாறன் சாரோட டைரக்ஷன், அதோட நரேஷன் ஸ்டைல், அதோட சேர்ந்து ஜி வி பிரகாஷ் குமாரோட பீட்டு, பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ஆட் ஆகும்போது ஒளியும் ஒளியும் கலந்து ஒரு படத்தை பார்க்கும்போது இதுதான்டா சினிமான்னு தோணும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு படம், அப்படிப்பட்ட எவர்கிரீன் படமான ஆடுகளம் படம் வந்து நேஷனல் அவார்டு வாங்கினதுக்கு. வெற்றிமாறன் டைரக்ஷன், தனுஷோட ஆக்டிங், கோ ஆக்டர்ஸ்னு பல பேரோட உழைப்பு இருந்தாலும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய தூணா நின்றது வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கும் இந்த பாட்டும் தான். இப்படிப்பட்ட ஆடுகளம் படத்திலிருந்து ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. தொடர்ந்து பேசலாம். ரேடியோ சுனோஸ் ஃபில்டர் காஃபி வித் மீ.

0: അസോസിയേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്ട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പിക് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50+ ഗുണഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ ബൾവ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോൾ.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ மை டியர் மக்களே, யூ லிசனிங் ரேடியோ சுனோஸ் ஃபில்டர் காஃபி. நான் உங்க ஆர்ஜி யஷோ டாக் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஜிவி பிரகாஷ் குமாரோட ஸ்பெஷல் ஷோ. அந்த வகையில ராஜா ராணி படம் பாத்தீங்களா? கண்டிப்பா பாத்திருப்பீங்க. 2013 ரிலீஸ் ஆன ஒரு ரொமான்டிக் டிராமா படம். அட்லியனா தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இன்னைக்கு வந்து அட்லி அப்படின்னா காலிவுட்லாம் தாண்டி அண்ணன் வந்து பாலிவுட்ல பயங்கர பிஸியா இருக்காப்ல. இப்ப கூட வந்து அல்லு அர்ஜுன வச்சு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட அட்லி அண்ணாவுக்கே வாழ்க்கை கொடுத்த ஒரு படம் வந்து ராஜா ராணின்னு சொல்லலாம். ஆர்யா, நயன்தாரா, ஜெய், நஸ்ரியான்னு பல பேர் வந்து நடிச்சிருப்பாங்க. இவங்களை தவிர இந்த படத்துல யார் நடிச்சிருந்தா படம் வந்து நல்லா இருந்திருக்காது அப்படின்ற அளவுக்கு நடிச்சிருப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த படத்தோட ஒவ்வொரு சீன்லையும் ஒரே ஒரு மனுஷன் மேஜிக் பண்ணிருப்பாரு, அதுதான் ஜிவி பிரகாஷ் குமார். இந்த படத்துல எல்லா பாட்டுமே சிம்பிள் லிரிக்ஸ், கேட்சி டியூன்ஸ்னு பயங்கர ஹிட்டா இருக்கும். இந்த படத்தோட பிஜிஎம் தாங்க ஹைலைட். இந்த படத்துல ஒவ்வொரு சீனையும் பிஜிஎம் இல்லாம மியூட் பண்ணிட்டு பார்க்கும்போது நமக்கே சிரிப்பு வந்துடும். பட் ஆனா பிஜிஎமோட பார்க்கும்போது எல்லாருக்கண்ணையும் கலங்க வச்சிருப்பாரு நம்ம ஜிவி பிரகாஷ் குமார். உங்களுக்கே தெரியும், இந்த படத்துல வந்து ரெண்டு லவ் ஸ்டோரி இருக்கும். ஆர்யா, நயன்தாரா, ஜெய், நஸ்ரியானு நாலு பேருமே வந்து நடிப்புல வந்து பின்னிருப்பாங்க. ஆனா அந்த நடிப்புக்கு பின்னாடி ஒவ்வொரு சீன்லயுமே வந்து சைலண்டா ஒருத்தர் சம்பவம் பண்ண மாதிரி மியூசிக் போட்டிருப்பாரு. இப்படிப்பட்ட எவர்கிரீன் சாங்ஸ் பிஜிஎம்லாம் இப்போ கேட்கும்போது ஜிவி பிரகாஷ் குமார் நான் பார்த்து, அண்ணா ஜிவினா நீ வந்து பேசாமல் நடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு முழு நேரமாக மியூசிக் மட்டுமே போடே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும்னு தோணுது. பட் இருந்தாலும் ஜிவினா வந்து நான் குதித்தால் தலைகீழாக தான் குதிப்பேன்ற மாதிரி பல படங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்காரு. பட் என்ன பண்ணுறது, சில படங்கள் நல்லா இருக்கு, ஸோ அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். அதை பற்றி அடுத்த வாரம் பேசலாம். அதுக்கு முன்னாடி ராஜா ராணி படத்துலேருந்து சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கீப் லிசனிங் ரேடியோ சுனோஸ் ஃபில்டர் காஃபி. நான் உங்கள் ஆர்ஜி யஷோ.

0: അസോസിയേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പിക് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50-ലധികം ഗുനാഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ വാഴ്വ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോൾ.
2: ஜி வி பிரகாஷோட பல பாடல்கள் கேட்டிருப்போம். ஜி வி பிரகாஷ்குமார் நடித்த பல படங்கள் பத்தி நம்ம வந்து பேசுறது இல்ல பெருசா. ஆரம்ப காலத்துல பென்சில் அப்படின்ற படத்துல அறிமுகமாகி இப்போ வரைக்கும் பல படங்கள் நடிச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்களான பென்சில், சர்வம் தலைமையும், டார்லிங்னு பல படங்கள் இட்டு கொடுத்திருக்காரு. இந்த படங்களோட சேர்த்து கொஞ்சம் லவ் ரொமான்ஸ் மாதிரி, பேச்சுலர் அடியன்ற மாதிரி படங்களும் பண்ணிருக்காரு. ஆனா இவரை வச்சு படம் பண்ற ப்ரொடியூசருக்கு வந்து பயங்கரமான ஒரு லாபங்க. ஏன்னா ஒன்னு வாங்கின ஒண்ணு ஃப்ரீன்ற மாதிரி ஹீரோவா கமிட் ஆகிட்டு மியூசிக்கையும் வந்து இலவசமா கொடுத்துறாரு. அந்த வரிசையில வந்து இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க படம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பி ராஜ். படத்தோட பேருக்கு ஏத்த மாதிரி வந்து படம் வந்து பயங்கர ஹாப்பியா இருக்கு. பட் இருந்தாலும் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் கவலைக்கிடமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா படத்தோட ஆரம்ப நாள்ல வந்து பயங்கர வசூல், அதுக்கப்புறம் நாள் போக போக வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து கம்மியேட்டே வருதுன்ற நியூஸ் வந்து இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கு. ஹாப்பி ராஜோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, லவ்ல அன்லக்கியான ஒரு பையன் ஃபைனலி ஒரு பொண்ணை மீட் பண்ணி கமிட் ஆகுறான். அதுக்கப்புறமா ரெண்டு ஃபேமிலியும் வந்து மீட் பண்ற டைம்ல வந்து ஒரு கண்டிஷன் வருது. அதான் அந்த படத்தோட கதை அண்ட் கான்ஃபிளிக்ட். படத்தோட ஃபுல் கதையை நான் பேச சொல்லிட்டேன்னா காசு போட்டு படம் பண்ண ப்ரொடியூசர் சிறப்புகள் அடிப்பாரு. பட் இருந்தாலும் படம் நல்லா இருக்கு, கண்டிப்பா போய் தேட்டர்ல பாருங்க. ஹாப்பி ராஜ் படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாட்டு வந்துருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. நிறைய பேசலாம். இது ரேடியோ சோனல் ஃபில்டர் காஃபி வித் மீ. நான் உங்க ஆர்ஜே யஷ்வந்த்.

0: അസോസിയേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്ട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പി ബിഗ് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50-ലധികം ഗുണാഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ ബൾവ വില്ലേജ്, സനായ ആൻഡ് അൽഖോൾ.
2: வெல்கம் பேக் மாரியர் மக்களே, இது ரேடியோ சுனோஸ் ஃபில்டர் காஃபி. நான் உங்க ஆர்ஜி யஷ ஜாயின் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு ஜிவி பிரகாஷ்குமார் பத்தி அவருக்கே தெரியாத பல விஷயங்களை கூட வந்து டிஸ்கஸ் பண்ணோம். பாட்டும் ஃபேக்டுமா, ஒரு பாட்டு உருவான விதம், பல காம்பினேஷன்ஸை வந்து கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் நிறைய விஷயங்களை வந்து அடுத்த வாரம் பேசலாம்னு நினைக்கிறேன். காரணம், விடைபெறும் நேரம் வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி ரேடியோ சுனோவோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமை வந்து பல பேர் வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க. நாட்டு நடப்பு, உலக நடப்புன்னு பல விஷயங்களை வந்து நீங்க பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது இன்ஃபர்மேஷனை மட்டும் கொடுத்தா போர் அடிச்சிடும் அப்படின்ட்டு என்டர்டெயின்மெண்ட் சேர்த்து கொடுத்துட்டு இருக்காம டீம். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அது மட்டும் இல்லாமல் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வெள்ளித்தட்டா, தங்கத்தட்டா, கைத்தட்டத்தானே, நாலு பேருக்கு கொடுத்தா தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஷோ பற்றின கருத்து கமெண்ட்ஸ் எதுவும் இருந்தால் கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் ரேடியோ சுனோ இல்லைனா வந்து ஆர்ஜே யஷோ அப்படின்ற பேஜுக்கு போய் பார்த்தீங்கன்னா அழகான பையன் ஒருத்தர் இருப்பான், அது நான் தான், வேற யாரும் இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் கருத்து கமெண்ட்ஸ் வந்து டிஎம் பண்ணுங்க. நான் அதெல்லாம் வந்து பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த வாரம் ஃப்ரெஷ்ஷான கண்டென்ட்டோட மீட் பண்ணுறேன். அதுவரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் வீட்டு பிள்ளை ஆர்ஜே யஷோ, சைனிங் ஆஃப். யூ லிசனிங் ரேடியோ சுனோஸ் ஃபில்டர் காஃபி.

0: You are listening to Radio Suno 91.7 FM, Qatar's favorite radio station. Chennai Beats.
1: Tamil, head of the hour.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?